0: சா பபலா
1: சை பால்
0: மடுவுல காமரா
1: சை பால்
0: வரத புள்ளா
1: சை பால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கு ஸ்ரீ ஓபிலாஷி சை பால்